0: பேர் தேடா ஹைரோ ஹை.
1: ஹர் தின் ஹர் பஹர் ஜிந்தகி கி லஹர் GFM 88 நெட்வொர்க் சிந்த் கி ஆவாஸ்.